0: ரொம்ப நேரம் உன் கூட இருக்க மாட்டேன்னு தோணுதா?
1: பேசாம இடி செய்து நினைக்க வேணாம்.
0: எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த இந்த உற்சவத்துக்கு நான் கூட தேர் இழிக்க முடியும்.